கோமத்துலாம் இவளை பச்சிருவோமா? அத்தினேஷாலே ரஜரபமை கோமானி நம காயரோனா கந்தவ காயரோனன்னு கந்திர

மல்லும் எவ்வளோ புண்ணி அதுவும் இல்லை நான் இது அதை நோய் நல்ல நாரம் சாரி நீ மஞ்ச கொண்ணும் கண்பு அல்லி வாய்கரோ நகரம்